ஆசையால் துக்கு போகுத்து பிரதா அனுகிரம் கோபிந்த ஜாசிம்ரன் ரதந்திர ஆரோக்கியங் மகாரோக்கியங் பேசிமர்த்தி கருணாமய ரமணங் கேவலங் கீர்த்தனம் ஸ்தர்மங் தேஹி தாரண அமிர்த நாம நாராயண் நானக் பீபிதங் சந்த நாத்ரிபதே சயல்சீல் சந்தங் சம்மித்ர ஸ்துர்ஜன நானக் பூஜனனுக்கு பிரகாரின் நிந்தக ஆவது ஹோய உபதிஷ்டே திருசுகார் நய பவந்த நஹ பவந்த மனபங்கன சோபாஹீன நஹ பவந்த நபுஹன் சம்சார துக்க நஹ திருசுகார் கோவிந்த நாமங் நாம் ஜபந்த மில் சாசங்க நானக் சே பிராணிஹி சோகபாசன சயனா சாசமூஹ சூர அஜித்தங் சதநாகங் தன் நிமிர்த்தாம் ஆவத குணகோபிந்த ரமணங் ஓட்டு நானக் ஓட்டு குரு ஷபத கர் சரமண அருபதே அசவ ராத் நக புஜந்தே பிரமார்க விச்சரத்தே நிருபயங் சத்தர் சேனா தயந்தே கோபால கீர்த்தன ஜித்ததே விஸ்வ சம்சார நானக் வசியங் குரோத் பஞ்சதஸ்கர மிருகதிஸ்னா கந்தரப நகரங் துரமஷாயா ராஜ துரமத்த தத்த குட்டாம்பு மோகமித்யா சிம்ரந்த நானக் ராம் நாம் நம நாச்ச வித்யா நிதான் நிகமங் நாச்ச நிர்கமங் நாமன் கீர்த்தனம் நஹ ராக ரத்தன் கண்டங் ந சஞ்சல் சத்ர சத்ர பாக உப்தம் லப்தியங் நானக் மாயா நானக் சாசாங்கல பண்டித கண்ட ரமணி ராம் ராம் மாலா ஹாஸ்த ஊச்சப்னேவே பிரேம தாரணி ஜி பணஜோ உத்தம ஸ்லோக உதனங் நயனநந்தனி குருமந்திர ஹீனஸ் ஜோ பிராணி திருகந்த ஜனம் பிரஸ்ட கூக்கர சூக்கர கர்தப கக சர்பன தொலுகல சரணார்பேந்த பஜனங் ரித்தியங் நாம் தஹரண கீர்த்தனங் சாசங்கே நானக் ந திருஷ்டந்த ஜம்துத்ன நாஜ தர்வ துர்லபங் தனங் ரூபங் நாஜ துர்லபங் ஸ்வர்கராஜன நாஜ துர்லபங் பூஜனங் பிரஜனங் ஆனங் நாஜ துர்லபங் சாஷம்பர நாஜ துர்லபங் சோத்தமித்திர பிராந்த பாந்தவ நாஜ துர்லபங் பந்தா விலாச நாஜ துர்லபங் பிதயா பரபீனங் நாஜ துர்லபங் சதுர சஞ்சல துர்லபங் இக் பகவான் நாம நானக லப்தங் சாசங் கிருபா பிரபங் ஜத கத தத திருஷ்டார் திருஷ்டங் ஸ்வர்கம் பரத பயாலூக்க சர்வத்திர ரமணங் ரூபிந்த நானக் லேபிஷேபன லிபித்தே லிபியா பயந்த அமிர்தங் துஷ்டா சகஸ்வஜன துக்கியங் பயந்த சுக்கியங் பய பீதங் த நிர்பய தான் விஹூன் விஸ்ராம் நாமங் நானக் கிருபால ஹர ஹர் குர சர்வசீல் மமங் சைலங் சர்வ பாவன் மம் பவன சர்வ கர்த்தவ் மமங் கர்த்தா நானக் லேபிஷேபன லிபியத்தே ந சீத்தலங் சந்திர தேவ ந சீத்தலங் பாவன சந்தன ந சீத்தலங் சீத்ருதேன நானக சீத்தலங் சாது ஸ்வஜன மந்திரங் ராம் ராம் நாமங் தியானங் சர்வத்திர பூர்ண ஞானங் சம் துக் சுகங் ஜுகித் நிர்மல் நிர்வேரண தயாலங் தயாலங் சர்வத்திர ஜீய பஞ்ச தோக் விவர்ஜித்தே போஜனங் பூபால் கீர்த்தனங் அல்ப மாயா ஜல கமல் ரத்த உபதேசங் சம்மித்திர சத்திர பகவந்த பகத் பவனி பரநிந்தா ந சரோத் சிரவணங் ஆப் தியாக சகல் ரேணிக கடலக்ஷன் பூர்ணங் புருக நானக் நாம் சவஜன சாசவஜன அஜாபுகாந்த கந்த மூலங் வசந்தே சமீப கேஹர தத்திர கதே சம்சார நானக் சோக ஹர் கங் வியாபதே ஷலங் ஷித்ரங் கோட் பிகனங் அபராதங் கெலிபிகமலங் பரம் ஓஹுமான அபமானங் மதங் மாயா வியாபதங் மிருத் ஜனம் பரம அந்த நரக நானக் உபாமங் நா சித்தியத்தே நிர்மலங் சாசங்கே ஜபந்த நானக் கோபால் நாமங் ரமன் ரமாந்த குண கோபிந்த நித் பிரத தரண் சரண் சுவாமி ரமண சீல் பரமேஸ்வர கரண் கரண் சமரத்த தான தேத் பிரபூரண நிராஸ் ஆஸ் கரணங் சகல அர்த்தயால குணதான சிம்ரந்த நானக் சகல ஜாச்சந்த ஜாச்சுக துர்கம் சுதான சுகமங் மகாதூக் சர்வ சுகன துர்பச்சன் பேத பரமங் சாக்கத் பிசனங் த சுர்ஜன ஆஸ்தித்தங் ஹோக ஹர்கங் பய கிங் த நிர்பவ பய டவிங் மகா நர்கபன் நகர் வாசங் தர்மலக்ஷன் பிரம்மய சா சங்கம் ராம் ராம் ரமணங் சரண் நானக் ஹர்ஹர் தயால் சரணங் ஹே ஜேத்த சூர் சங்கரா